உங்க முன்னே தங்கே இகே கோமுதே ரமே அக்கு மேடுவாயே கோயக்கோ ராலேமியே கபியலே விலாங் கோடுக்கே திசி சிங்கே ஆசிங்கே நும்பு காப்புங்கே குதாடே குதா ஹமே மோடே ககி.